ஹோம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் தமிழ் பாட்டு கேட்கலாமா? பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Mid Mornings with Nithya.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது மிட் மார்னிங்ஸ் வித் நித்யா.

0: Monday to Friday, morning 6 to 7 a.m. Wake up call with Jaya. Only on Home 92.2 FM.
1: Wake up call with Jaya. Brought to you by Green Farm Superfoods. Ruchiyude ee rahasyam. Ini ningalkum swandam.
2: ஜென்சி எல்லாம் நம்மளோட பிள்ளாருக்கு சும்மா வாய் போட்டு மாற்றி பிடிக்காம மாற்றி பிடிக்க
3: மழையிலும் வெயிலும் கூட

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். You are listening to Back to Home with Asif.

0: அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
1: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.